முறுக்கு சல்லி உப்பு மாத்து மாயி மாயி சரணு குருமீட்டே மாயி சரணு குருமீட்டே வட்டே பாக தேவே பரமேஸ்வர வட்டே பாக தேவே பரமேஸ்வர ஓர் பதா